0: ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹை சாலரி வரும் ஒற்றை கிலோ அடி போடு
1: குடுங்கி
2: அஜ்ஞாத லிங்குகளில் கிளிக் செய்யறது. RBI പറയുന്നു,
3: അറിവ് നേടൂ, ജാഗ്രത പുലർത്തൂ.

0: தொடரும்.
1: என் சுவாச காற்று இச்சித்திரத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியவும் சித்திரையும்.